0: சொல்லத்தே போங்க எல்லாம் நப்பிடி செல்லல் எவ்வளவு எல்லா ஜபாரு
1: ஜூனோ அடி கீழ் ஓலு தஜ் ஹாஜில் சிம்லன் சமம.

0: ஹாஜுல் சின்னன் நம் சொகனா யாரலனு வாழு
1: ஹாஜுல் சின்னன் சொகனா யாரலனு வாழு
0: ஹாஜுல் சின்னன் நம் சொகனா